மதபூரன் அந்த பூரன் பரமேஸ்வர சிவாந்த் சந்த் சிமரந்த் சந்த்.